சதாந்து எடி சசால ஜும் தானா காரியக்கிரமம் ஆகாஷவாணி ரவுர்கலா பர்த்தமான் ஆசந்து சுணிபா சாஸ்திரிய சங்கீத காரியக்கிரம ஆஜி எத்திர ஸ்தான பாய்ச்சி பண்டித் ராஜேந்திர பிரசன்னங்கர பாசுரி பாதன ராக மருவா